ஏற்றி மூக்கு தோர்ச்சலும் பெருக்கும் தம்பும் மங்கிங்கம் குன்னடி தப்பு நீங்கள் ஜமீனர் அசும் மற்ற கவிதர் அற்பம் அசும் மரம் தொடர்ந்த சு தும்பு அவன் அருகம் தப்பி பூஜி மஞ்சவா இத்தன் மருமம் ஏன் துங்கா.